깨도 난이 여봐와 니 용 거르친 마해라갈티 마람 선보 마해라갈티 마람비 마람이자 마키라갈티 마람비 비해갈티 마람비 비해갈티 마람비 알타다빈 손이 비해갈티 마람비 마이람 깔틈 갈티 마람비 போலோ அவேசோ கட்டி மாறமே பவானியும் கோருச்சரோ வீசிய பண்ணையும் கோருசம் மாதாய ஆவாசம்போ எனவாய மாதாய ஆவாசம்போ பண்ணையும் கோருச்சன் புய வீசிய பண்ணையும் கோருச்சன் பண்ணையானி சம்போ வாசுல வீசிய பண்ணையானி சம்போ பர்ணயானி சம்பா கட்டி மாதேசிய பர்ணயானி சம்போ கொல்லையும் கோருச்சதோ பவானி சோவா கொல்லையும் கோருச்சதோ ஐயா அம்மா நம் கல்த்தி மாட்டாடி வேலே

0: அவரு கணக்காரு அறுபது மன அது சொன்னாரா அவரு அவரு குத்தா இந்தி நூத்தி
1: ரீட்டி
0: எம்பிஐ
1: கை
0: அம்மாப்பு சொன்னா வேற ஏதோ ரொம்ப நட்டு மானா குறித்தார் பூ குறித்தான மான் கலத்து
1: தயாரி
0: எடுத்து அவசியமாரு பிரதி நன்றி சும்மா ஜங்களாம் நச்சா
1: ena lokmagono proskam da botro tajiharamikrontuso lenye fletonikilanjine maɗa kirñesha proskam da gom kotro.